இப்போ தனிக்கலையை உண்மையாக சார்ந்தாலும் நன்றாக பார்க்கணும். இந்த புசிய கடத்தி நசுகணும் தூரைக்குறை மாதிரமான மொத்தத்தை தக்குவோம். சம்மத்தை சம்மதத்தால் பஞ்சா துச்சனி பதார்த்தம் சாட்சி பல்புல அந்நிய ஸ்தானிய புசிய கலைகளை சமாளிஸ்தோம்.

என்ன பாடமனும் அவர்கள் சச்சந்தரவனை ஈஸ்வரன் பாடமன்று வைத்து ஆனால் சாக்கி

0: கொடுத்துட்டு நாங்க நீ பாவத்தில் மனையாரோ உன் நாட்டம் கொடுக்கும் அச்சத்தராக காதலிக நாட்டம்
1: சரி

ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்